அவுஞ்சி காலை இத்துண்டு பேண்டெடுது பயிலுகு பயிலிடுது இல்லகு நடத்து போப்பினே சாதி இத்துனே மல்ல மல்ல மார்கலு ரஸ்தெலு அப்பக ஓலித்த பன்லெகே எல்லியகு அல்ப முல்ப தோடு கணி ஓணி வரங்கணினு தாண்டொந்து நம்ம இல்லகு சேரொந்தித்த இஞ்ச போப்பின சாதிலு உலசாதிலாதித்த உலசாதிடு போண்ட பேக எத்துண்டு சீத சாதிடு போண்ட ஒன்றை கடிசுண்டு பந்துல பனொந்தித்தேரு இஞ்ச உலசாதிடு போனக தூயரை திக்குனா பிரகிருதி ஏத்து பொருளித்துண்டத்தே உஞ்சி தோடு தோடு கடத்துண்ட தடமே தடமேதாண்டுண்ட பயிலு பயிலுலா கடத்துது ஒன்றை பாடி பாடி கடத்துது ஒன்றை தும்பு போண்ட அல்பனை உண்டு இல்லு பந்து சாதித குர்த்த பனொந்தித்தேரு ஆ பாடி தோடு கணி தடமே உந்தேக்கு மாத்தா எரன புதரித்துண்டு மாதா தோடு கணில ஒஞ்சே ஆதித்தா அல்ப தோடு பாடி கணி ஓணி பண்புனவே சாதிதா குர்த்தொலாதித்தா ஆண்டா இஞ்சிப்பா சாதித குர்த்த பனோடாண்ட நம்ம ஆ ஜங்ஷனுக்கு பலே இஜிண்ட ஈ சர்க்கல் தல்ப அத்துண்ட ஆ மால்த கைத்தலு பந்து பண்ப எஞ்ச தினக்குலு பதலாது போண்டு தூலே இத்தே பர்சா கீரி குட்டுது பத்துண்ட தோடுனு நம்ம நாடந்து போடுந்து இஜ்ஜி தோடே இல்லதுலாய் பர்ப்புண்டு ஈதுபுரா பாத்தெர்னக கண்டத புனித்தா ஈ ஒஞ்சி பத நெனப்பாண்டு கேனந்து பர்க்கபலே.